0: இன்றைய நாள் எப்படி?
1: வணக்கம். தாயகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக இன்றைய நாள் பற்றிய விவரங்களை நமக்காக வழங்கவிருக்கிறார் இலங்கை திருக்கணித ஜோதிட நிலைய அதிபர் ஜோதிடமணி பிரம்மஸ்ரீ சி ஜெகதீஸ்வர சர்மா அவர்கள். வணக்கம் ஐயா.
2: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றே 2026 ஆகஸ்ட் மாதம் 26 பராபவ வருடம் ஆவணி திங்கள் 10 புதன் கிழமை திரையோதசி திதி காலை 7:59 வரை, அதன் பின் சதுர்த்தசி நட்சத்திரம் திருவோணம் 12:48 வரை அதன் மேலவிட்டம், சித்த யோகம் 12:48 வரை அதன் மேல் அசுப யோகம், ராகு காலம் பகல் 12:12 முதல் 1:44 வரை, சுப நேரம் மாலை 4:50 முதல் 6:23 வரை. இன்றைய சிரார்த்த திதி ஆவணி மாத வளர்ப்புறை சதுர்த்தசி. இன்று ஆவணி ஓணம். தென்னிந்தியாவில் இந்நாள் ஓணம் பண்டிகையாக வெகு சிறப்பாக கொண்டாடப்படும். மேலும் இன்று நடேசர அபிஷேகமும் வருகின்றது. ஆவணி மாத சதுர்த்தசி நாளில் நடராஜ பெருமானை நம்பிக்கையுடன் வழிபடுவோமாக. இனி இன்றைய பலன்கள். முதலாமன் சஞ்சலம், இரண்டாமன் மேன்மை, மூன்றாமன் சமபலன், நான்காமன் கவலை, ஐந்தாமன் இனிமை, ஆறாமன் விருத்தி, ஏழாமன் அலைச்சல், எட்டாமன் நன்மை, ஒன்பதாமன் மத்திமம். இன்றைய சிந்தனைக்கு, எல்லோருக்கும் ஒரே மாதிரி ஒரே அளவு ஆசை இருக்கும் போது போட்டி மனப்பான்மை போய்விடும். அதிகாரம் பதவி ஆகியவை மீது கொள்ளும் பற்று போய்விடும். யாருடைய பணியையும் வேறு யாரும் மன வித்தியாசம் இல்லாமல் மேற்கொள்ளலாம். பணம், நிலம், வீடு, சொத்து ஆகியவற்றின் மீது உள்ள அனுபவம் தன்னாலே ஒரே மாதிரியாகிவிடும். அறிவுக்காக எல்லோரும் படிப்பார்கள், சேவை செய்வதற்காக வேலை பார்ப்பார்கள், சமூகம் நன்றாக இருப்பதற்காக தொழிலில் ஈடுபடுவார்கள். எல்லோருக்கும் ஒரே மாதிரியான வாய்ப்பும் பலனும் இருப்பதால் போட்டி பெறாமை எதுவும் வராது.
1: நன்றி ஐயா. இன்றைய நாள் பற்றிய விவரங்களை நமக்காக வழங்கியிருந்தவர் இலங்கை திருக்கணித ஜோதிட நிலைய அதிபர் ஜோதிடமணி பிரம்மஸ்ரீ சி ஜெகதீஸ்வர சர்மா அவர்கள். இன்றைய நாள் எப்படி?

0: யாழ் மண்ணின் வரலாற்றில் இதுவரை கண்டிராத பெருமை. இலங்கையில் தமிழில் இதுவே முதன்முறை. பக்தியின் உச்சம், பிரம்மாண்டத்தின் முன்னோடி, சக்தி எஃப்எம் வழங்கும் கந்தன் திருக்கூடம். நல்லூர் கந்தனின் வரலாற்று சிறப்புமிக்க பெருந்திருவிழாவை முன்னப்போதும் இல்லாத புது பரிமாணத்தில் உங்கள் உள்ளங்களுக்குள் கொண்டு சேர்க்க வருகிறது உங்கள் சக்தி எஃப்எம்.
1: செப்டம்பர் 5 முதல் 9 தேதி வரை பக்தியின் பரவசத்தோடு கந்தன் திருக்கூடம் காண வாருங்கள்.
2: ஃபேஷன் பக் ஹாலிடே டீல்ஸ். தேர்ந்தெடுக்கப்பட்ட கிட்ஸ் ஐட்டம் ஒன்றை வாங்கினால் மேலும் 2 ஃப்ரீ. பெண்கள் ஆண்கள் சிறுவர் சீருடைகள் மற்றும் டாய்ஸ்களுக்கு 20% வரை தள்ளுபடி. ஃபேஷன் பக் வாழ்க்கைக்கு ஒரு புது வடிவம் தரும்.
3: இலங்கையின் மதிப்புமிக்க வர்த்தக நாமமாக இலங்கை வங்கி மீண்டும் முடிசூட்டப்பட்டுள்ளது. முன்னேற்றம், ஒற்றுமை மற்றும் தேசத்தின் மீதான எமது அசைக்க முடியாத அர்ப்பணிப்பால் வலு பெற்ற நாம் இலங்கை வங்கி தேசத்தின் வங்கியாடும்.
4: சக்தி எஃப்எம் பிரவுன்ஸுடன் இணைந்து தங்கமான டிராக்டருக்கு சக்தி அளிக்கவும், தங்கமான 2 கண்களை பராமரிக்கவும், தங்கமான டிராக்டர் மூலம் சிறந்த வேலைகளை மேற்கொள்ள பிரவுன்ஸ் நிறுவனம் உங்களை தேடி வருகிறது. அத்தோடு கண் பரிசோதனை மற்றும் இலவசமாக மூக்கு கண்ணாடியையும் பெற்றுக் கொள்ளலாம். உதிரி பாகங்களுக்கு சிறப்பு விலை கழிவுகளுடன் இலவசமாக வாகன எஞ்சினையும் பரீட்சித்துக் கொள்ளலாம். மேலும் பல பரிசுகளுடன் ஆகஸ்ட் மாதம் 26 தேதி மன்னாரில் சந்திக்க தயாராகுங்கள். மேலதிக விவரங்களுக்கு 0773-457-988.
5: இன்னைக்கு சாப்பாடு இவ்வளவு ருசியா இருக்க காரணம் என்னவா இருக்கும்?
6: அந்த ரகசியம் என்னன்னா ஒவென்ரா தான்.
5: ஒவென்ரா தேங்காய் எண்ணெய், வெஜிடபிள் எண்ணெய் மற்றும் சூரியகாந்தி எண்ணெயுடன் உங்கள் உணவை சுவையாக்குங்கள். மேலும் ஒவென்ரா கோகனட் மில்க் பவுடருடன் உங்களுக்கு விரும்பிய உணவை விரைவாகவும் எளிதாகவும் தயாரியுங்கள். ஒவென்ரா, ஒவ்வொரு துளியும் தரமானது, ஒவ்வொரு உணவும் சுவையானது.
7: ஒவ்வொரு நொடியும் ஒலிக்கும் தமிழ் உணர்வாக மாறும் அந்த ஓசை சக்தி எஃப்எம் 103.9, 104.1.

0: புதிய முகம் திரைப்படத்துக்காக இசை புயல் ஏ ஆர் ரகுமாடின் இசையில் உன்னிமேனன் பாடிய பாடல் கேட்டும் வணக்கம் தாயகம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சி பொறுத்த வரைக்கும் அழகு என்ன தெரியுமா, காலையிலேயே கேட்கக்கூடிய குட்டீஸோட வாய்ஸ் தான். இந்த ஸ்கூல் லீவு விட்டாலும் விட்டாங்க, எல்லாருமே இப்ப பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருது. என்னாச்சு, காலையில உங்க வாய்ஸ் கேட்காம நான் நிஜமாவே உங்களை மிஸ் பண்றேன், உங்களுக்கு புரியுதா மாட்டேங்குதா? ஆனாலும் சரியான விடிய சில பேர் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கீங்க. யார் அவங்க எல்லாம் அப்படிங்கறத இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க தெரிஞ்சுக்கலாம். அவங்க வாய்ஸ்லயே கேட்க போறீங்க. வணக்கம் தாயகம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. தலாத்துவையாவை சேர்ந்த சருஷந்தனுடைய 7வது பிறந்த நாள் கொண்டாடுறாரு. சருக்ஷன அப்பா சசிகுமார், அம்மா கிரிஜா, தம்பி தருஜன், அப்பம்மா சாரதா தேவி, அத்தை சுதர்ஷினி, காயத்ரி இவங்களோடு சேர்ந்து யானதீசன், யதுஷிகா, ரித்திக்ஷா ஆகியோர் வாழ்த்திருக்காங்க. இன்று பிரபாத நிமேஷ் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுறாரு. ரத்தோட்டையிலிருந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க அம்மா பிரமீளா, அம்மம்மா மாலினி, மாமா ஜெகநாத் கண்ணா, சித்திமாரான சித்திமார் சித்தாமார், தம்பி ஆர்த்திக், ஆத்விக், தங்கை துவி மற்றும் ஷாலினி ஆகியோர். தில்ருஷிக்கு இனிமையான பிறந்தநாள் வாழ்த்துகள் சொல்லியிருக்கிறாங்க. அப்பா சிவகுமார், அம்மா ஜெயந்தி, அண்ணா அக்ஷன், சிஸ்டர்ஸ் ஆன நந்தினி, சுசாந்தினி, மகள் கபி, மகன் தக்ஷித், மச்சான் சாரு எல்லோருமே. புசலாவை சேர்ந்த பாஸ்கரன் இணைந்திருக்காங்க. கழுகல்ல தோட்டத்தில் வசிக்கக்கூடிய சிவபிரகாஷ், சுதா தம்பதியினுடைய செல்வ புதல்வி சஸ்விகாத்தனுடைய 1வது பிறந்தநாளை கொண்டாடுறாங்களாம். குடும்பத்தினர் சார்பாக தன்னுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ஆப்டன் பழைய ஸ்டோரி சேர்ந்த கிருஷ்ண லீலா தன்னுடைய 49வது பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. அம்மா தங்கம்மா, தம்பி கனகராஜ், கணவன் ரமணி, மகள் நிஷா, அண்ணி பூபதியோடு 1996 சாதாரண வகுப்பு சகபாடிகள் மற்றும் உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லோருமே வாழ்த்துவதாக காவத்தையூரை சேர்ந்த பழனியாண்டி கனகராஜ் வாழ்த்து அனுப்பியிருக்கிறாங்க. தொடர்ந்தும் கேளுங்க, இது வணக்கம் தாயகம். நேரம் 6:46.
1: இலங்கையின் மதிப்புமிக்க வர்த்தக நாமமாக இலங்கை வங்கி மீண்டும் முடிசூட்டப்பட்டுள்ளது. முன்னேற்றம், ஒற்றுமை மற்றும் தேசத்தின் மீதான எமது அசைக்க முடியாத அர்ப்பணிப்பால் வலுப்பெற்ற நாம் இலங்கை வங்கி தேசத்தின் வங்கியாடும்.
2: டெங்கு நுழம்பு நம் வீட்டிலே உருவாகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். வாரத்தில் ஒரு நாள் வரும் 30 ஒதுக்கி வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தம் செய்யுங்கள். பூந்தொட்டிகள், பழைய டயர்கள், தேங்காய் சிரட்டைகள், போத்தர்கள் போன்றவற்றில் நீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள். எமது குடும்பத்தையும் நாட்டையும் டெங்குவில் இருந்து பாதுகாக்கும் பொறுப்பு எமக்குள்ளது.
3: வழங்கியது வணக்கம் தாயகம்.

0: الخير يا إمارات مع روان وجاد برعاية آيكيا.
1: آيكيا دلوقتي بتوفر أعظم أسلس أحلى حلول التنظيم والتخزين اللي ممكن تكونوا محتاجينها في الحياة عموما. تصحى كل يوم الصبح نازل في معادك، نازل رايق، عارف كل حاجة مكانها فين، عارف لو في حاجة ناقصة في البيت تقدر تشتريها، لأن كل حاجة بتكون منظمة مرتبة
2: صح.
1: لأنك شاري من عند آيكيا من أروع وألذ حلول التنظيم والتخزين. كمان أي حاجة محتاجها للبيت برضو هتلاقيها عنده.
2: فارش زكي، فارش مريح، يعني من شانك بنحب آيكيا.
3: نريد بركو بيتيا سماع بيدا بيدا معنا تانانيك اللان كرتشركة
4: سيلا سكول سبورد وريل آسرير كلير بانجليا آدل وندن ولوكاتش آسرير كلير بانجليا அவங்க வித்தியாசமா யோசிப்பாங்க, உட்காந்து ரூம் போட்டு யோசிப்பாங்களோ அப்படின்ற மாதிரி சில ஆசிரியர்கள் கொடுக்கிற தண்டனை வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும்.
3: அதனால இன்னைக்கு அது பத்தி தான் பேச போறோம். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஸ்கூல்லயா இருக்கட்டும் வீட்லயா இருக்கட்டும் சிறுவர்களை நாம தண்டனை கொடுக்க கூடாதுன்னு பரவலாக பேசப்பட்டாலும் கூட, இந்த 80-90 காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தண்டனை வழங்காத இடமே இல்லைன்ற மாதிரி தான் இருக்கும்.
4: எல்லாரும் அடி வாங்கியாச்சு,
3: வாங்காத ஏரியாக கிடையாதுன்ற மாதிரி அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் நமக்கு கிடைச்சிருக்கும். டியூஷன்ல கூட நம்ம பனிஷ் பண்ண
4: பழையாபகங்களையும் மறுபடியும் திரைப்படத்துக்காக வருகிறது இளையராஜாவின் இசையில் பாடல். ரவி பாரதி இந்த பாடலை எழுதியிருக்கிறார்.
3: ஜானகி அம்மா பாடும் பாடல் வணக்கம் தாயகம் நிகழ்ச்சியில்

0: அனுசரணை.
1: சிடிபி நிலையான வைப்புகள் மூலம் 15% வரையான நிகரற்ற அனுகூலங்கள். மேலதிக விவரங்களுக்கு 0117-388-388 அழைக்கவும். பிபிபி எல்கேஏ அவுட்லுக் ஸ்டேபிள் ஃபிட்ச் ரேட்டிங் ஸ்ரீலங்கா லிமிடெட் மதிப்பீடு பெற்றது. இலங்கை மத்திய வங்கியால் அங்கீகரிக்கப்பட்ட உரிமம் பெற்ற நிதி நிறுவனமாகும்.
2: நேரம் 8:17.
3: சகல டிவைஸ்களையும் கனெக்ட் பண்ணுங்க. கேமிக்கு லோ லேட்டன்சி, ஃபாஸ்ட் ஸ்டேபிள் அண்ட் அன்லிமிடெட். தேர்ந்தெடுக்க பல்வேறு பேக்கேஜ்கள். இன்றே எஸ்எல்டி மொபைல் ஃபைபருடன் முழு வீட்டையும் ஃபிட் ஆக்குங்கள்.

0: சக்தியின் பொக்கிஷப்புடன் இணைந்திருக்கிறோம். இது வணக்கம் தாயகம் இன்றைக்கும் வணக்கம் தாயகம் நிகழ்ச்சியில நாங்கள் ஒரு முக்கியமான எங்கள் மக்களுக்கு ரொம்பவுமே பிடித்தமான பழைய ஞாபகங்களை தூண்டுகின்ற ஒரு விஷயத்தை கேட்டிருக்கோம்.
1: சின்ன வயசுல உங்களுக்கு எந்த மாதிரியான தண்டனைகள் கிடைச்சிருக்குன்னு கேட்கும் போது புசலாவை சசிகலா சுரேஷ்குமார் சொல்றாங்க கண்ணா, ரெண்டு பேர் ஒருத்தருடைய காதை இன்னொருத்தர் காதை பிடிச்சிட்டு தோப்புக்கர்ணம் போடணும்.
0: இது ஸ்கூல்ல நடக்கிறது.
1: இது எதுக்குன்னு சொன்னா ஸ்கூல்ல கிளாஸ் நடத்தும் போது நம்ம கதைச்சதுக்கான பனிஷ்மெண்ட்.
0: ரெண்டு பேருமே
1: அது எல்லாத்த விட ஸ்கூல் டைம்ல கையில மருதாணி போட்டிருந்தேன்னு சொல்லி மணல் மேல முட்டுக்கால் போட வச்சாங்களாம்.
0: அச்சுச்சோ. ஆமா, இப்ப சில ஸ்கூல்ஸ்ல வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இல்லையா?
1: ஆமா,
0: அவங்க அந்த டைம்
1: அப்பா அம்மா கூட ஒண்ணுமே கேக்கலையா.
0: இப்ப மட்டும் அடிச்சு பாக்கட்டுமே,
1: அவ்வளவுதான்
0: அவ்வளவுதான் பாவம் சார் சொல்ல வேண்டியதா போயிடும்.
1: ஓகே, அடுத்து யாரு? திகனில் இருந்து குலேந்திரகுமார். அவர் தரம் ஐந்துல படிக்கும் போது சொல்வதெழுதல் எழுதுறப்போ 10 வார்த்தைகள் அதிபர் தந்தாராம். அப்போ தடிமன் காரணமா எல்லாமே பிழையா எழுதிட்டாராம்.
0: சரி, தடிமனுக்கும் பிழையா எழுதுறதுக்கு என்ன சம்பந்தம்?
1: அவருக்கு கொஞ்சம் உடம்பு முடியாம இருந்திருக்கு.
0: சரியா,
1: உடம்பு முடியாத டைம்ல வந்து சொல்வது எழுதல் எழுத கஷ்டம் தானே.
0: தடிமனுக்கும் சொல்வது எழுதலுக்கும் ஓகே,
1: அவருக்கு ஏதோ உடம்பு முடியாம இருந்திருக்கு.
0: சரியா,
1: அந்த டைம்ல பிழையா எழுத்ததுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா கையோட மறுபுறத்துல,
0: அதாவது மொழியில போல,
1: ஆமா, ரூலரால 100 அடியா.
0: 100 அடியா?
1: நினைக்கிறேன் இப்போ தான் படிப்பிக்க கூடிய மாணவர்களுக்கு இத சொல்லி சொல்லி படிப்பிக்கிறாரா.
0: நான் எவ்வளவு நல்லவன் பாருங்க. சரி ஓகே,
1: நாங்கெல்லாம் வாங்கினாடி நீங்க எல்லாம் எங்க கிட்ட வாங்கினீங்கன்னா தாங்க மாட்டீங்க அப்பு அப்படின்னு.
0: சரி, இதே மாதிரி ரொம்ப சந்தோஷமா பழைய ஞாபகங்களை மீட்டெடுக்கிற நேரத்துல எங்களினுடைய நேயர்களை நேரடியாக சந்தித்து உங்களை சந்தோஷப்படுத்தி உங்களோட நிறைய விஷயங்கள் கதைக்கிறதுக்கு நாங்க ரெடியாயிரும். அந்த அடிப்படையில் நீங்களும் எங்களோடு இணைந்து கொள்ளலாம். சக்தியினுடைய கந்தன் திருக்கூடம் தயாராகிறது நல்லூரில்.
1: இந்த வருஷம் நல்லூர் திருவிழாவை பொறுத்த வரைக்கும் இனியில் என்ற கோலாகலமான ஒரு திருவிழாவாக இருக்க போகிறது. நமக்கான ஒரு அடையாளமாக இந்த கந்தன் திருக்கூடம் இந்த வருஷம் நல்லூர் திருவிழாவில மாறப்போகுது. சோ செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதியில் 9ஆம் தேதி வரைக்கும் யாழ்ப்பாணத்துல உங்களை நாங்க சந்திக்க போறோம். இந்த கந்தன் திருக்கூடம் இதுவரைக்கும் நீங்க பார்த்து ரசிக்காத பிரம்மாண்டமான ஒரு கலையரங்க அமைப்பு.

0: நம்முடைய எல்லாமே அவர்தான். அவரை விட்டு நாம் எப்படி பிரிய முடியும்? மரணமானாலும் ஜீவனானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் எந்த நிலைமையிலும் கிறிஸ்து இயேசுவின் அன்பை விட்டு நம்மை யாரால் பிரிக்க முடியும்?
1: அவர்களிடத்தில் எங்களுடைய குறைவுகளை தேவைகளை சொல்லுவோம், ஆனால் நிச்சயமாகவே அவர்கள் எங்களை கைவிட்டு செல்வார்கள். ஆனால் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னது அவனுடைய வார்த்தையானது அது ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்கிறது, அது சத்திய வார்த்தையாக இருக்கிறது. அந்த சத்திய தேவன் எங்களோட கூட இருந்து எங்களை கரம் பிடித்து வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்கள், எங்களுடைய வாழ்க்கையில் அவர் மாத்திரமே எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறார். நாங்கள் இந்த உலகத்தை நம்பாமல் நாங்கள் தேவனை நம்பி அந்த நம்பிக்கை நம்பகத்தை பிடித்துக் கொள்வோமானால் நிச்சயமாகவே தேவன் எங்களுடைய வாழ்வில் காரியங்களை செய்வார். அப்பிரியமானவர்கள், அந்த இனிமையான பாடல்களை தொடர்ந்து உங்களுக்கு இன்னும் இனிமையான பாடல்களுக்கு இருக்கிறது. இணைந்திருங்கள், எங்களுடைய கிருபை நிவாரணங்களையும் உடாது.

ஒவ்வொரு நாட்களிலும் தெரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் அவருக்கு கிருபையால் நம்மை நடத்தி விடுவோம். நாம் இப்பொழுது இயேசுப்பாவை பார்த்து சொல்ல போகிறோம், இயேசுப்பா நான் உம்மை நேசிக்கிறேன். ஓகேயா? ஓகேயா? சொல்லுங்க, கரங்களை விட்டு சொல்லுங்க, இயேசுப்பா நான் உம்மை

ஒவ்வொரு நாட்களிலும் தெரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் அவரது கிருபையால் நம்மை நடத்தி விடுவோம். நாம் இப்படி இயேசுப்பாவை பார்த்து சொல்ல போகிறோம், இயேசுப்பா நானுமே நேசிக்கிறேன். ஓகேயா? ஓகேயா? சொல்லுங்க, கரங்களை உயர்த்து சொல்லுங்க, இயேசுப்பா நானுமே நேசிக்கிறேன். சத்தம் போதாதே, இயேசுப்பா நானுமே நேசிக்கிறேன். எனக்கு வண்டியை தந்தால் நானுமே நேசிக்கிறேன். அப்படி கிடையாது, எனக்கு காசு கொடுத்தா நானுமே நேசிக்கணும், எனக்கு தந்தாலும் தராவிட்டாலும் நானுமே நேசிக்கிறேன். இயேசுப்பா, இயேசுப்பா நானுமே நேசிக்கிறேன், நானுமே நேசிக்கிறேன். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை சேர்ந்து பாடுவோம். கண்களை மூடி ஒரு மெதுவான பாடல் மெலோடி சாங் சேர்ந்து ஆண்டவர் அபிஷேகத்தின் உள்ளாடி நிறைந்து பாடு. ஓகேயா?